தாழும் சிறபம் பாலு சிறபம் பானே சரபம் பிராணம் சரபம் திராணம் சரபம் பௌத்தா சரபம் ஜூதா சரபம் தேவம் சரபம் பேவம் சரபம் காலே சரபம் பாலே இருவால் சாந்தோ துவா பிரசாத் ஆதி ரூபநாத் முர்த் ஜோன் புர்க பாரு சரமான் திருமான் தேவ் பேவு அதுதார் சர்வ பாலக் சர்வ காலக் சர்வ கோபன் கால ஜத்தர் தத்தர் பிராஜி அவதூத் ரூபால நாம் டாம் நோ ஜாத் ஜாத ரூபிரங் நரேகோ ஆதி புர்க தார் முர்த்தா ஜோன் ஆதசேக் ஏக மூர்த்தனேக் தர்சன் கி